முனிஜனம் வன்னிக நிற்க குஷபாணிகளாய் சபாந்திகே. நர்த்தகிமாரோடு வாரவதூஜனம் நர்த்தக காயக வை

முனிஜனம் வன்னிக நிற்க குஷபாணிகளாய் சபாந்திகே. நர்த்தகிமாரோடு வாரவதூஜனம் நர்த்தக காயக வைணிக